பக்தபருடகு தாசுடேவன்யுடகுனு பக்தி பருடகு தாசுடேவன்யுடகுனு இந்த கண்ணனு வெறுத்தி எருக பரது சாது சத்குண கண்ணுளோ சபியுளாரா சாது சத்குண

பக்தி பருடகு தாசுடே வஞ்சுடகுனு இந்த கண்ணனு பெருத்தி எருக பரத்து சாது சத்குண கண்ணுளம் சபியுலாரா சாது சத்குண